0: அதியன் அதியன் கீன வெஃபத்தி ஹோரி
1: மீறி வர புட ஹாஸ் வெஃப்
0: அனைக்கா டெஸ்டு கேரி வே மதா மண்ஹா மண்ணா ஹாத தேர வெஃபய
1: ஆரங்கே வர கேக்குஜ ஆரண்ண மலாமை குரணே
0: ஹாஸ் நுவப ஸ்பில் த டீ புரோகிராம் அடுவேஹி மதிகால ஹூரி ஹாகங்க மங் ஹல்லோ தங்கேன
1: ஸ்பில் த டீ
0: ಮಿಕಾಲ ಕಂಕನ್ ದಿಮಾವೇಮ ಕಂತಕ್ಕುರ ವಿಧಾನ ಗೊತ್ತಂ ಎ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಉಂಗೇಣೆ
1: ಸ್ಪಿಲ್ ದ ಟೀ ಹಮೇ ಗಣಿ ದಿವೇ ರಾಜ್ಯ ಗಾಡು
2: ಆದಿತ್ತ ದುವ ಹೋಗ ಹವೀರು ಹತ್ರ ಗಡಿ ಫನಡಾಗ
3: ರಿಪೀಟ್ ಬುದ್ಧ ದುವ ಹೋಗ ಹವೀರು ಹತ್ರ ಗಡಿ ಫನಡಾಗ
2: ಅದಿ ಬುಡಾಸ್ತಿ ದುವ ಹೋಗ ಹವೀರು ಫಹೆದ್ ಜಹಾಡು

கே அங் ஹவுஸ் நுக்கி ஆஷே காதாம் அப்பெண் நுக்கி ஆஷே டெடி மாமி நுக்கி ஆஷே பப்பா மம்மா கியமாஹே ரைக்குதமி.